con la mia ori ai kai rong rong poke nong ra ma kya sen ka ta ra ba ki men na na ro ne kare ke rong rong pa ki de bes pong rong na pe mai yo pong rong de be ki o rong rong na pe na na te a ke na ta ro i mo re ka na ho im i rong ai ya ri na ta de be te os ye sen ka ra ba ki te ka ta pe na yo ni ka pong na han te pai ta wa mi in te ya ari e ka ri ka ka po po en te na pe yo ni ki de bes e ko ta ke men da na vis te pe re Karawaki ane ka ira ki kanuan te pain tawa mi in tea are kari ka kapo puente o anna pe yoane kiripes i roun na nopis te perestens ke te obiri na nun maangana are tabi me pipita kini kanuan poong o kai tara ane ka pone pa ye ka karina. Inge na nyo te pain tau mi e po wa yu ponte muan te peti peke are ena po ka kiripes ni vare ka kin o ripo se na kinta yen nea ake a kari ka kapo puente o anna pe. O ni kari kien vare I buke ni karawani pepe aire, ni kai nesme vipita ki ni kanuan poong. E pouk toka ake kapopongaan, aru ni karawan, te pai ntau miye yo, menta yen rapata na isa neniku, aika te ICLEI South Asia, te Asia Led Partnership, o ni manina ki mente NDC Partnership. E sana pete kari kira ki ei, ni maki ni katani ei, yon tere kakao ni kapongan akin vare, o karawan di boos. Tiesa te CEO men te Kiribati Islands Football Federation e te kewa ka wongo ni kota kukureina I min moan pon anasiem ni pusporo Kiribati e te eitei are eira te kapo e te 86 FMF in the District Championship 2026 yon PC ni po yang guananoa. E tako te kewa pa engenke akonaki irona iaia e te sanganga te sime PC me akoko wata yendorua kiareke iro yakain te sima yo. Apon dia ina kireke, ngai apon ko na ni kai tarai kai na yesim. Eta ko dikite ke wa pairang ni kora kora na pe te taka ka rupua ka jero ari women kai na nasim kiripes, aki ai ko kina pe imi ni bo yare ko na nwa. Ana manga ta uroi ni wa kina kon bo ya kai na nasim kiripes sa yu na kon tinga apon. Ibu kini kano an te leak knockout ari wa kin kai. O te nua pa makoro aki ESN wa aki manga ye te kampana ye te kiripes Green Energy Solutions Limited. Yon te solar grid system, ke te korakora mentai, ike I karikipe iei me wua karikirake, pa te Global Green Growth Institute, a te Heko Kea, ni kotake me te CPS. E ka metua yo te Chief Executive Officer, men te Kiribati Green Energy Solutions Limited, e nun ta ke toka me wea, dai ni kauringaan a yapong insinia, o ni ko asapa a peakane, punti pono yon na peyang, A tapu arorea yon nuno tu area makuriaki. Aye solar grid system iron te karikirake at the Global Green Growth Institute. Ndona kina pe me anopisa te Kiribati Green Energy Solutions. Ere isan tako ni yeipa te pa makuro e arorea pon wa kina pe makurian ana solar grid system iron te kokea ni kota ki me te CPS. Enge nanyo te karikirake yu are manenaki iron te tau teaga no asteria. Ovare pun te wana te karikira ke ena rangi ni popo ki ipuke ni kamenu an naro tapani. Nkai te karikira ke yo eisaki o menna ki konani pepene. Nkai e meau mentai. Onde ita nungura am rongron apente pete peke. Esa papa ni ukinne gari ei apa enana wopi menu mewa te milion te kina ina nun nime wa te ririki paana puoka na kontu valu. Ipuke ni kamenu an metanu inna pena. O karikakin na pena na kotari. Nkai e te ime tuan rota ki mendikira ke ni apusintari. E katano ta te poka anena Prime Minister Papua New Guinea James Marape tape wate tai I min tokon wena yon funafuti nge emeruro ye ina tane karike ongorongo ngai ame ana Prime Minister Tuvalu e Felesteo. E tako Marape pa apena yanga ni mewate milion te kina ni katoa ridiki men anakata umane ana tau teaka ni poka ye Tuvalu yon nana waki Tuvalu ni kaitara ipitaki ni kanuan poong. Te mwanda nga mani men teni mea wani milion an yesa ni kakipe na konda na pota kine mani Tuvalu, ndieru pae na vaya kwa ni waki tayani makuri ipu kine kamen wan metani uintiebe. Yesantea kina te tautea kani PC paana ke te rakani pong ni musirawa ipu kia kaya ni PC, nite kani mepong kite mwani pong, nite didikei, ingenki ipakara te kono pong te Fiji Day. Eta kote tautea kapa enaponi karawaki te kauring ipu kin te Fiji Day, nite puinan oktoba. O e tako te minista I pukin te tangani puaka e pio siko tua tua pa Fiji Day e pakara roi te kono pong ariangina ye yometa haake makuri. E nako te pepeire annen tori miina na sisiraki te Fiji Village News
இப்பகின் கரிக்கேன் போங்கினி முசிரவை நனுத்து போங்கினி மகுரி ஜெருபான மை சிரிக்கி ஓமெத்தா நீரப்பு அப்பொந்த கவரிங்கான்னு ஆனி கோத்தாயா நனுநப்ப தெரிதாக்கி ஆ ஒதக்கிடக்கே என்ன பேகியா பிசி அவசாந்தே இப்பகின் தினிபுய பெஞ்சியோன்னாப நிமெத்த கொண்டக ஒப்பம் யோனி கெனக்கின் தெரிபுரி பூ இப்புகினிக்க போங்கனான இப்பகினி கரிகான் தேப்பேன கொத்தாரி அரி புந்தேவானாங்க சோபாலு நிகத்தைமெத்துவாத்தவக்கிந்தபேன அரி இதைமெத்துவானி கணக்கினப்போ மெண்டிகிறக்கின்னாவோ அங்கின்ன பென் சுவாலு அரியமே ஏய் தெப்புயின தெங்காவோமேதா பொன்சி ஓவத்தெமீதா ரியத்தையா மெய்யோந்தாரி ஆ சுவாலு புந்தேவான தேப்பே ஏரங்கினி கைரோத்தக்கி மெனிபிப்தக்கினி கணுவன் போம் எதகுஜ மினிஸ்டர் இப்புக்கின் தெய்தக்கு மெசனானிக்கு ஏப்போசன் பானப நகொய்யத்தானி கைரீரி அக்கே ஆபோவியோன் சுவாலு இமாந்தி பிரீகாப் பா அதிங்கை யோந்தித்தனு அரங்கையா ஏனமோன் ரோத்தாக்கி மென் குரகுரான் தேயபுஸ் தெப்ரி காப் பந்தமெரோரோ நிகத்தவ்ரோய் இமாயின் ரோய் தெப்போவி ஹேதி யுனைடெட் நேஷன்ஸ் காப் 31 அரி என்ன பொப்புத்தோ கணுவன யோன் பிபித்தக்கினி கணுவன் போம் ஆக்கரியுயமு யோன் தொத்துக்குவான் காங்காங்க அக்கி அனரிக்கு மெய்யை என கரவாக்கி தெப்ரி காப் 31 யோன் தெருக்கி இனனும் நவம்பர் திரிடிக்கியாய் ஒன்றித்தன் நுங்குறான் ரோங்ரோன் அப்பென்னாக இரக யோன் தெப்பு பத்தபுந்தியங்க ஆமேதாக்கி ஆசனி மமாசி நனு கவாயின் புரான்ஸ் நிகபுத்தா கை அவாக தேங்கிறீதை நி மாசினு கோசினனு அனிமங்க ரோனக்கு இருயக்கரு அத்தேங்கிறீதை அக்கி அதிரியத்தா அவ எரவத்தானி மகுரி அப்பு நி மாச தேங்கிறீதையோ த பேலஸ் தி லா ரிபப்ளிக் யோன் பாரிஸ் ஒன்று அப்பா அரியை நிகமைத்தகிரிக்கிட்டு போக இவுக்கின் புத்தகான் தெரியுதை ஒன்று அனுப்ப அரியை பிரேஸ்மென் நக்கிரங்கினி கையவாவாரியா நகொய்யத்தானி மாசினு கோசினனு அப்போ நூன்தப்ப பிரேஸ்மென் மெத்தானி கோசனனு யோன் லியன் ஓ இமஷெய்லி இகேக போங்கன ஏய்தையன் திய கேஸ் ஓ இமஷெய்லி அரியாக போங்கன ஏய்த்து ஓத்த கண்ணி புக்கினி கமையன கொய்யத்தானி மாசினு கோசனனு மே இனோரக்கு பயக்கார கொடி கிட்ட கமையங்கோ கேத்தே உண்டப்ப நிக்க போத்த ஓக்கி மே மாசினு கோசனனு அக்கே மெய் மாயின தி பிரைம் மினிஸ்டர் செபாஸ்டியன் லெக்கோனு எப்பொண்டாக நிக்க புவாக கையவாக்கி தானி மாஸ் அக்கே மெய் மாயின அக்கி அகரோய் மகுரி 100 ரூபாய் ஆனி காய்தர அந்தகுரிக்கு பா அனமோன் வாக்கி தெமாசினு கோசினனு ஏய் ஒப்புவ தெங்கவுனு மெனிமென் தேங்கிறீதை ஒவ்வனுங்கவுனு மெனிமென் தானிதை அக்கி ஆசனி கோக்கி நிகோத்தக்கு மே இசி புவ தெங்கவுனு மெனிமென் பிரேஸ்மென் அகுபந்தி மெத்தோ நுங்கரான கொண்டு பனானி கிரிபேஸ் கொரப்பை புக்கி நுங்கராம் அவகாந்த மோத்தோக்கி நம் ரோரோ அக்கி ஆசரிக்கு நிகத்தவரோவாக்கி மென் அனரூ நிகரைக்கு ரோரோ பனானி கிரிபேஸ்

0: குபந்தை மெத்தோரான கொண்ட நான் மெவரிய எஃப்எம் எச்சு நான் பெண்ணாயின் அந்தரத்தை மொங்கை ஐ வாப்பி மெவான் வாரோய் தெமினிசி மீன் வைசுவா சினாங் வாக்கிங் கண்ணெந்த தையோ மெ அரக்கத்தனுவா தக்கியா தவுராய் போக்கின் நகையந்த தைரிக்கே சினம் வந்தாங்க கண்ணே மென் தவான் கண்ணுவன் தெப்போங் அரிய தவுராய்ன பே போக்கின் தவறாம் தவான் கண்ணுவன் தெப்போங் இப்போக்கின் தேவனு கிரி பேச மெ பான பேரக தவுராவாக்கி நீத்தரந்து மெவுவந்த பக்கம் தாயே நகு தைரிக்கின் தொங்கை தகத்தினி போங் இசுவந்தி தோப்பா அந்தி கொற கொரான தேவான் மணிங்காப்போங் தகா போங்க வனுவந்தி தோப்பா கரிமத்துவன் தேங் தக தௌராய் கொற கொரான் தகரவு தக தௌராய் எத்தை மெத்துவ கதவு தவான் கரிமத்துவன் தேங் நிகபுதா தியாவுன கிரிபேஸ் மெப்பானப்ப கணுவான குணானு பெற குப்பாய் அரைய தகவுரிங் குணா ககா தவான் கணவன் திப்போங்கப்போ அயத்தை மெத்துவன பெ கதவு தவான் தகரவு கிண் தியாவுன கிரிபேஸ் மெப்பானப்ப கணுவான தெத்தோ தா பொய் காரினு மென் கரவு பொக்க பொக்கன் மெ தக மெரந்தன் தையன் கவாய் தகவுரிங் கரருவாய் தா பக்கியாரோ தக்கின் தெத்தோ மென் தகரவு தர தரோய் தையன் கவாய் கா பொக்க பொக்க மென் கமெரந்தன் தெப்பைய அரிக்கி தவனங்கினாங் மென் நாங் புவக்கா தவன மெனை மெய்யாக்கி மேயோம் தெய்தர மெய்யாக்கி தவனை மெய்னுக்கும் தெய்தர மியாங் அனக்கு நான் ஓத்த தவனங்கினாங் தகரவு மெத்துவன் தியாங் மெரினன் தை நகுன் ஆனொனி கிரிபேஸ் மெப்பானப்ப தரான் தியானொனி கிரிபேஸ் மெப்பானப்ப மக்கினி மெப்பு தரி தரி தி தைரிக்கியாய் என உணங்கினாங் தௌத்தனானி கரவு பேப்பே தென்னு தப்பெவ்வா தரான் ஆப்போங்க என உணங்கினாங் தௌத்தனானி கரவு பேப்பே தென் தாப்ப தப்பெவ்வா தியாங் பேப்பே தென் மெத்துவ தௌ மெய் மேயோ அணி பிரினி மேவோ நகுன் தெப்பி மெனி மேவோ தென்னோச் எனக்கு நான் துக்காரி மெரினன் தை நகுன் வாப்பி தென்னோச் தாரின ராயான மெரிப்பு தரான் மெரக்கேய பெய்யாங் தரவ மையன தி தைரிக்கு ஐயோ அன உணங்கினாங் அவன் கரவு பேப்பெத்து நகுன் குற குற தரான் ஆப்போங் அன உணங்கினாங் தௌத்தனானி கரவு பேப்பெத்து நகுன் பன் தௌ தேங் பேப்பெத்து அனு மெத்துவ தௌ மெய் மெய்யக்கு மேயோ அனு பிரின் அனு மேவு அனகுன் தெப்பி மெனி மேவோ தென்னோச் எனக்குனான் துக்கரி மெரினன் தை இங்கன ஏஐடி மெத்த கரவு தாரி என ராயான மெரிப்பு தரான் தகனி மேப்போங் என உணங்கினாங் தௌத்தனானி கரவு பேப்பெத்தன் தாப்ப தப்பெவ்வா தேங்க பேப்பெத்து அனு மெத்துவ தௌ மெய் மெய்யக்கு மேயோ அனு பிரின தெப்புயின் எனக்கும் தெப்பி மெனி மேவோ தென்னோச் எனக்கு நான் துக்கரி மெரினன் தை நகுன் வாப்பு தென்னோச் இங்கன ஏஐடி மெத்த கரவு தாரி என மெரிப்பு குறியாரனும் கப்ப மேமே தௌத்தன தௌவணங்கினாங் கே தௌவணங்கினாங் அனு கரவு பேப்பெத்து அனு குற குறன் தப்பெத்தாய் தரானி ஆப்போங் அன உணங்கினாங் தௌத்தனானி கரவு பேப்பெத்தன் தாப்ப தப்பெவ்வா தேங்க பேப்பெத்து அனு மெத்துவ தௌ மெய் மெய்யக்கு மேயோ நி பிரின தெப்புயின் எனக்கும் தெப்பி மெனி மேவோ தென்னோச் எனக்கு நான் தூக்க எனக்கு வாப்புயி தென்னோச் இங்கன ஏஐடி மெத்த கரவு தாரி என மெரிப்பு தரான் தக்கனி மேப்போங் எருவாய் ஒன்னுக்கு தோப்பா தௌத்தன தௌவணங்கினாங் அத்த கரவு பேப்பெத்து தேங்க பேப்பெத்து அனு மெத்துவ தௌ மெய் மேயோ நி பிரின தெப்புயின் எனக்கும் தெப்பி மெனி மேவோ தென்னோச் எனக்கு நான் தூக்க அருமெரின தை எனக்கு வாப்புயி தென்னோச் தாரி என மெரிப்பு தரான் நோஸ் தப்பித்த ஊய பெரு அனுகுணவு அன உணங்கினாங் தௌத்தனானி கரவு பேப்பெத்து அனு குற குறன் தப்பித்தாய் தரான் நீங்க ஆப்போங் எனக்கு கரவு தேங்க பேப்பெத்து அனு மெத்துவ தௌ மெய் மெய்யக்கு மேயோ பெரின தப்புயின் எனக்கு வந்து பி மெனி மேவோ தென்னோச் எனக்கு நான் கரு மெத்துவ அருமெரின தை எனக்கு வாப்புயி மெனி மேவோ தென்னோச் தாரி என மெரிப்பு அனுப்புவா தரான் நுணுத்து அத்தமேன வருடே தைரிக்கியாய் என உணங்கினாங் அனு கரவு பேப்பெத்து எனக்கு அனுகுணான் குற குறந்த பித்தாய் தரான் நீங்க ஆப்போங் அன உணங்கினாங் அனு கரவு பேப்பெத்து தேங்க மெத்துவ தௌ மெய் மேயோ அனு பிரின தெப்பி மெனி மேவோ நகொன் தெப்பி தேங்க மெத்துவ தௌ மெய் மேயோ அனு பிரின தெப்பி மெனி மேவோ தென்னோச் எனக்கு நான் துகாரி மெரினன் தை எனக்கு வாப்புயி தென்னோச் கேயோ நரி தாரி என மெரிப்பு அனுப்புவாக்கா பானப்ப தைரிக்கு ஐயோ என உணங்கினாங் அனு கரவு பேப்பெத்து அனு குற குறந்த பித்தாய் தரான் நீங்க ஆப்போங் என உணங்கினாங் மேப்புருணி கரவு நகொன் பேப்பெத்து தேங்க பேப்பெத்து அனு மெத்துவ தௌ மெய் மேயோ அனு பிரின தெப்புயின் எனக்கும் தெப்பி மெனி மேவோ தென்னோச் எனக்கு நான் துக்கரி மெரினன் தை நகுன் வாப்புயி தென்னோச் கனாய் ஐடிமே தக்கரவு தாரி என மெரிப்பு கவை நம்ம கை நை தெனிப்போங் இம்முயின் தேசிப்போங் இனானு ஐக தௌ தௌவான் தீவிரமே தெய்யபுஸ் ஏகாந்தனிங்காக்கி Tira, te tairi ke yu te pi mono de menin sena kon duai wa. De dina na to wana te smaria kia te nuwa te mita. Te yapu singan ne ono wa de menin sena kon te nuwa ne karangaina di eta na wo wa te smari ono wa te nuwa te mita. Tira re mina duai wa te menin simin duai wa te maninga apong ni apong. De dina no ya ke te smari wa nuwa ono wa te mita. Wa ne ta wan kan wan te pong ipu ken kiri pe sa pa na pere ka ta urawa ki. Mana apa senta wanita kan wanita pengari peso.
1: Men narakati nakon kanuan narata ya ikan naro. Ayo meuri every May 9.9 ibu kim. Tisa sepai rongorong, tisa rire inyoko. Awai pana ay kawani mekinagi agen ati meto andi kipataan kong raiko nuwa weko anti rarikim tayna. Meuri every May 9.9. Iti meto ang kimeri meri ni pego ibukim ay bukin na pera ay kripes.
0: Oh, ayong kanera katanwata di tangira kinako na. Nako iya tenasin na peyang me rikirikimi inako iyon ay sinanako ni kripes meuri. Sa kukurei ngaira ke sakaira arun te waakin te tayayu, ni koosa me te kukurei, payana korawaki, aka uapu indidiki mania pemi, aripun puroon o uen nanomi, e uen na peyang na kontakono pong ete puina, nukitopa, wanga uapi maonowa. Kanwana te drain na peyang, meiria na rete puintara, o uwa moi na te piwa water, soft drink, ke uwa te moimoto. O anapeu, ari tokora na teitera. Kamarita ki me pare me kain anasim mi pukin tawan mi na mi tre me mi pukin tara tayonga. Tionia kita kunikai te meinai na eta o tiroro meinano. Ipukin taka katauroi ena wakina kita kaisa kindeken te ngapong eta katenipong. Isuwa no kitopa wo watanga wapi maonowa takapong mentea watapuinan teman ngapong. Sapupusi sakeyaki on karin nangiran ko tatangiran na pera. Arepun puron o wen nanura. Ayapayang.
2: On dita nunguram mawayo to wana na pera pupusi ni katikiroy. Ika ngay teakan dere tayo. Aipun panara ni katikiroy. Na koim chochi na pere. Ngkaya kuroroy wapi meto wanam didikin tabong ngayo. Isuwan no kito pawanga wapi monowa. Nanata pandeire i Beijing isaina. Kapongan aroi deken namking o ni metuam taina ko. Pangayate sakakuro i bukin namiyang o ni kapene. Ampeu te meuri te roi o te tapumoa. Meiru ya naanim anim, tarim, aunties, uncles, sipum o ay morarari kinasim e junior sone. Amkaru mesinam o maanim metarim yon tarawa apeyang. Austeria anusiran. O etangira kingane irian. Kawapi metawana Georgina bere. Menam tapane kongora meye imay na ikatanga irian deta pupusi. O ipon deta panarikin ka meuri na kwaim men panan meuri FM 89.9 na kwaim kay Georgina bere. Kaya kororoy wapi metawana amdidikin meyong tapo ngayo. Takantani nga payari kiam king, kapungan aroy dikin nam king, o yang waroy am dayday. Naroon nari akantani nga yam karumesinam amuso ni kapene. Nam tapon dayday i Beijing, Saina. Tikiroy nam dikin pong, tikiroy am kawopi metawana, o tiyatu ay diam tayna ko inanon panginimeom. Am peori kita meori, tiroy o titapamwa. Sinangurang kanya na kunirian, takatikiroy pukim, arepon. Airian nam kawapi metawana. Georgina bere.
3: All right. Mic check 1, 2, 1, 2. Here we go. Okay. This one goes out to the birthday princess. And it goes a little bit like this. 生日快乐.